மனிதன் பொறுத்தவர்களுடைய மதறிகள் முகைந்து செல்லும் முத்தகம்.